சைந்தவி பாடின பாட்டாதி சிறுவனில் கீதம் மனுஷர்ம சங்கீதம் சித்திரம் சசிரேகா பரிணயம்.